0: சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: ஓம் சிவாய நம. நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி சிவ கீர்த்தனைகள். இதில் நீங்கள் கேட்கவிருக்கும் பாடல் சந்திரசேகரா, பாடிப்பவர்கள் ஆலத்தூர் சகோதரர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஃ.

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

ஓம் நம சிவாய. தி நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் இஸ் சிவ கீர்த்தனா. இன் திஸ் யூ ஆர் அபவுட் டு லிசன் சிவ சிவ சிவ எனரதா சாங். தேங்க்யூ. ஓம் நம சிவாய.

0: ओम नमः शिवाय। You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: ஓம் சிவாய நம. நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி சிவ கீர்த்தனைகள். இதில் நீங்கள் கேட்கவிருக்கும் பாடல் இடது பாதம் தூக்கி. வணக்கம். ஓம் சிவாய நம.

0: ஓம் நம சிவாய. டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர் ரேடியோ, தி சைஸ் ஆஃப் அவர் ஆடியோ கலெக்ஷன் கண்டினியூஸ் டு க்ரோ டே பை டே. வி நவ் ஹோஸ்ட் மோர் தேன் 25,000 ஆடியோ ரெக்கார்டிங்ஸ். இன் ஆர்டர் டு மேக் தீஸ் எக்ஸ்டென்சிவ் ரிசோர்ஸஸ் மோர் ஆக்சசிபிள் அண்ட் பெனிஃபிஷியல் டு அவர் ரேடியோ லிசனர்ஸ், வி ஹாவ் ரீஆர்கனைஸ்ட் அவர் ப்ரோக்ராம் ஷெட்யூல். திருமுறை மியூசிக் அண்ட் திருமுறை டிஸ்கோசஸ் வில் பி ப்ராட்காஸ்ட் ஆன் திருநெறிய தமிழோசை. ஃபிலாசபிக்கல் டிஸ்கோசஸ் அண்ட் பெரிய புராணம் லெக்சர்ஸ் இன் தமிழ் will be broadcast on Shivatattvam. Programs in languages other than Tamil will be broadcast on Shaivalahari. As a result of these changes, there will be some adjustments to program timings. We trust that you will kindly accept these schedule changes with understanding and patience. We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. Om Namah Shivaya.
1: ஓம் நம சிவாய்.
2: யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க்.
1: ஓம் நம சிவாய்.

சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: திருக்கயிலை எல்லாம் வல்ல சிவன் பிரம்மாண்டத்துள்ளே கைலாச நிலையராகிய ஸ்ரீ கண்ட சரீர சரீரியாய் இருந்து பிரம்மா விஷ்ணு முதலிய தேவர்களுக்கும் ஸ்வேதர் உபமன்யு முதலிய முனிவர்களுக்கும் கண்ணன் பார்த்திபன் ஆகியோருக்கும் அருவான் மும்மை நாயன்மார்களுக்கும் அருளும் திறம் பழம்பெரும் நூல்களுள் பறக்க காணலாம். உலகம் எனும் ஒளிமணி வள்ளி மேல் மலரும் வெண்மலர் போல்வதாக கயிலாயம் அமைந்துள்ள சிறப்பை திருமலை சருக்கத்தில் விரித்துரைப்பார் சேக்கிழார் பெருமான். எயிலொரு மூன்றும் செற்றோன் ஏந்திழையுடனே வைகும் கயிலையின் பெருமை தன்னை கட்டுரை செய்தற்பாற்றோ என்பார் வில்லிபுத்தூரார். பனிமால் இமய பெருவரையின் 22,980 அடிக்கும் மேற்பட்ட உயரத்தில் கயிலை அமைந்துள்ளது. திருத்திகள் மலை சிறுமியோடு மிகுதேசர் உருத்திகள் எழில் கயிலை வெற்பில் உரைதற்கே விருப்புடைய அற்புதர் என்று ஞானசம்பந்தப் பெருமான் பாடி மகிழ்வர். நால்வர் திருவாக்குகளும் பெற்ற திருத்தலம் மற்றும் திருமுறை பாடல்கள் பலவற்றிலும் பயின்று வரும் சிறப்பினது. கைப்புனைந்து இயற்றா கவின்பெரும் கோபுரங்கள் ஆலய அமைப்புகள் காண கண்கோடி வேண்டும். பொன்வண்ணத்தன் புகழை திருக்காலத்தி தொழுது மகிழ்ந்த காழிப்பிள்ளையார் அங்கிருந்தவாறே பொடிகள் உருவர் எனத் தொடங்கும் திருப்பதிகம் பாடினார். காரார் மேகம் குடிகொள் சாரல் கயிலை மலையார் மேல் பாடிய பாடல்களை இசைக்க வல்லவர்கள் மேல் நோய்கள் வராது, வானோர் உலகில் நிலை பெற்று வாழ்வர் என்பது பதிகப்பலன். பொடிகள் உருவர் எனத் தொடங்கும் பாடல் பண் தக்கேசி.

0: ஓம் நம சிவாய. டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர் ரேடியோ, தி சைஸ் ஆஃப் அவர் ஆடியோ கலெக்ஷன் கண்டினியூஸ் டு க்ரோ டே பை டே. வி நவ் ஹோஸ்ட் மோர் தேன் 25,000 ஆடியோ ரெக்கார்டிங்ஸ். இன் ஆர்டர் டு மேக் தீஸ் எக்ஸ்டென்சிவ் ரிசோர்ஸஸ் மோர் ஆக்சசபிள் அண்ட் பெனிஃபிஷியல் டு அவர் ரேடியோ லிசனர்ஸ், வி ஹாவ் ரீஆர்கனைஸ்ட் அவர் ப்ரோக்ராம் ஷெட்யூல். திருமுறை மியூசிக் அண்ட் திருமுறை டிஸ்கோர்சஸ் வில் பி ப்ராட்காஸ்ட் ஆன் திருநெறிய தமிழோசை. ஃபிலாசபிக்கல் டிஸ்கோர்சஸ் அண்ட் பெரிய புராணம் லெக்சர்ஸ் இன் தமிழ் will be broadcast on Shivatattvam. Programs in languages other than Tamil will be broadcast on Shaivalahari. As a result of these changes, there will be some adjustments to program timings. We trust that you will kindly accept these schedule changes with understanding and patience. We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. Om Namah Shivaya.
1: Om Shivaya Namah. Dear listeners of Shaivam.org, the next program is Spiritual Music. In this, you are about to listen Shiva Stotiram. The title is Shiva Ayukta Namavali, presented by Kanu Ramaswamy. Thank you. Om Namah Shivaya.

நமஃ ஓம் அக்ருத்யாய நமஃ ஓம் அகாராதி க்ஷகாராந்த வர்ணஜ்ஞாய நமஃ ஓம் அக்ருதாய நமஃ ஓம் அக்லேத்யாய நமஃ ஓம் அக்ரியாய நமஃ ஓம் அகுண்டாய நமஃ ஓம் அகண்ட சச்சிதானந்த

ஓம் அக்னிவர்ணவிபூஷணாக நமஹ, ஓம் அகம்யாக நமஹ, ஓம் அகுணாக நமஹ, ஓம் அக்ரியாக நமஹ, ஓம் அக்ரதேசிகைஸ்வர்ய வீர்ய விஜ்ரம்பிணே நமஹ, ஓம் அக்ரபுஜே நமஹ, ஓம் அக்னிகர்பாக

ஜடாய நமஹ. ஓம் அசிந்த்யாய நமஹ. ஓம் அசேதனாய நமஹ. ஓம் அசிந்தனீயாய நமஹ. ஓம் அசராய நமஹ. ஓம் அசிந்த்ய சக்தகே நமஹ. ஓம் அசிந்த்ய திவ்யம்.

சத்விநர்கம க்ரம ஸ்புரத் கராள பால ஹவ்ய வாக்ஜ்வலதே நமஹ. ஓம் அத்ருஷ்யாக நமஹ. ஓம் அதர்ஷணாக நமஹ. ஓம் அதர்வசீர்ஷ.

ஓம் அதர்ம சத்ரு ரூபா கணம, ஓம் அதர்வர்க்யஜுஸ்ஸாம துரங்கா கணம, ஓம் அதீஷா கணம, ஓம் அதர்வண வேத மந்திர ஜனக தட்சிண.

அனந்த கல்யாண பரிபூர்ண மகோதயாக நமஹ. ஓம் அனசூயகாக நமஹ. ஓம் அன்னமயாக நமஹ. ஓம் அன்னதாக நமஹ. ஓம் அனிர்விண்ணாஸ்ருத ஜன.

நமஹ. ஓம் அனுபம விக்கிரஹாய நமஹ. ஓம் அநாதாராய நமஹ. ஓம் அனந்தானந்த போதாம்பு நிதகே நமஹ. ஓம் அனர்க்ய ஃபலதாத்ரே

நமஹம் ஓம் அமர சார்வபௌமாகே நமஹம் ஓம் அயோனகே நமஹம் ஓம் அஜுக்மத்ருஷ்டாகே நமஹம் ஓம் அஜுக்மாக்ஷாகே நமஹம்.

நமஹ ஓம் அஷ்டதாத்மஸ்வரூபாய நமஹ ஓம் அஷ்டவிதாய நமஹ ஓம் அஷ்டாவிம்சத்யாகம ப்ரதிபாதக பஞ்சபதனாய நமஹ ஓம் அஷ்டமூர்த்யாத்மனே நமஹ ஓம் அஷ்டகுணேஸ்வர்யாய நமஹ ஓம் அஷ்டதலோபரிவேஷ்டிதலிங்காய நமஹ ஓம் அஷ்டதரித்ர விநாசனலிங்காய நமஹ ஓம் அஷ்டசித்திதாய

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர்க், த ஃபாலோயிங் இஸ் ரிக்வேதா சாக்கல சாக்கா மண்டலம் 1
2: சூக்தம் 15.

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

அவகமயிதாரஸ்தேனந்தாத்ப்ரதி அதுதேன மன்யஸ்வ தத்யாசீரிஹ மனஹ.

தஸ்மினம் கரோதி ராஜா பக்தி தரம் நிர்வபேத் சதகிருஷ்ணரமாயஷ்காமோ தேவா அசுரான் ஹத்வா மிருத்யோரவிவயஸ்தே தேவா பிரஜாபதி மேகோபாதாவந்தான் வா ஏதயா பிரஜாபதிரயாஜயத்ததோ தேவா அமிர்தத்வமகச்சன் அமிர்தம் வைரண்யம் அமிர்தமாய அமிர்தேன இவைஸ்வமிருதமாய ராத்வாதுதாத்யாயஷ்காமத்யா தமேதயாயாஜய.

நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமஸ் சிவாய.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: திருக்கயிலை எல்லாம் வல்ல சிவன் பிரம்மாண்டத்துள்ளே கைலாச நிலையராகிய ஸ்ரீகண்ட சரீர சரீரியாய் இருந்து பிரம்மா விஷ்ணு முதலிய தேவர்களுக்கும் ஸ்வேதர் உபமன்யு முதலிய முனிவர்களுக்கும் கண்ணன் பார்த்திபன் ஆகியோருக்கும் அருவான் மும்மை நாயன்மார்களுக்கும் அருளும் திறம் பழம்பெரும் நூல்களுள் பறக்கக் காணலாம். உலகம் எனும் ஒளிமணி வள்ளி மேல் மலரும் வெண்மலர் போல்வதாக கயிலாயம் அமைந்துள்ள சிறப்பை திருமலை சருக்கத்தில் விரித்துரைப்பார் செக்கிழார் பெருமான். எயிலொரு மூன்றும் செற்றோன் ஏந்திழையுடனே வைகும் கயிலையின் பெருமை தன்னை கட்டுரை செய்தற்பாற்றோ என்பார் வில்லிபுத்தூரார். பனிமால் இமயப் பெருவரையின் 22,980 அடிக்கும் மேற்பட்ட உயரத்தில் கயிலை அமைந்துள்ளது. திருத்திகள் மலை சிறுமியோடு மிகுதேசர் உருத்திகள் எழில் கயிலை வெற்பில் உரைதற்கே விருப்புடைய அற்புதர் என்று ஞானசம்பந்தப் பெருமான் பாடி மகிழ்வர். நால்வர் திருவாக்குகளும் பெற்ற திருத்தலம் மற்றும் திருமுறைப் பாடல்கள் பலவற்றிலும் பயின்று வரும் சிறப்பினது. கைப்புனைந்து இயற்றா கவின்பெரும் கோபுரங்கள் ஆலய அமைப்புகள் காண கண்கோடி வேண்டும் பொன்வண்ணத்தன் புகழை திருக்காலத்தி தொழுது மகிழ்ந்த காழிப்பிள்ளையார் அங்கிருந்தவாறே பொடிகொள் உருவர் எனத் தொடங்கும் திருப்பதிகம் பாடினார். காரார் மேகம் குடிகொள் சாரல் கயிலை மலையார் மேல் பாடிய பாடல்களை இசைக்க வல்லவர்கள் மேல் நோய்கள் வராது, வானோர் உலகில் நிலை பெற்று வாழ்வர் என்பது பதிகப்பலன். பொடிகள் உருவர் எனத் தொடங்கும் பாடல் பண் தக்கேசி.

0: ஓம் நம சிவாய. டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர் ரேடியோ, தி சைஸ் ஆஃப் அவர் ஆடியோ கலெக்ஷன் கண்டினியூஸ் டு க்ரோ டே பை டே. வி நவ் ஹோஸ்ட் மோர் தேன் 25,000 ஆடியோ ரெக்கார்டிங்ஸ். இன் ஆர்டர் டு மேக் தீஸ் எக்ஸ்டென்சிவ் ரிசோர்ஸஸ் மோர் ஆக்சசபிள் அண்ட் பெனிஃபிஷியல் டு அவர் ரேடியோ லிசனர்ஸ், வி ஹவ் ரீஆர்கனைஸ்ட் அவர் ப்ரோக்ராம் ஷெட்யூல். திருமுறை மியூசிக் அண்ட் திருமுறை டிஸ்கோர்சஸ் வில் பி ப்ராட்காஸ்ட் ஆன் திருநெறிய தமிழோசை. ஃபிலாசபிக்கல் டிஸ்கோர்சஸ் அண்ட் பெரிய புராணம் லெக்சர்ஸ் இன் தமிழ் will be broadcast on Shivatattvam. Programs in languages other than Tamil will be broadcast on Shaivalahari. As a result of these changes, there will be some adjustments to program timings. We trust that you will kindly accept these schedule changes with understanding and patience. We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. Om Namah Shivaya.
1: Om Shivaya Namah. Dear listeners of Shaivam.org, the next program is Spiritual Music. In this, you are about to listen Shiva Stotiram. The title is Shiva Ayukta Namavali, presented by Kanu Ramaswamy. Thank you. Om Namah Shivaya.

ஓம் அகிருத்யாகரமஹ, ஓம் அகாராதிக்ஷகாராந்த வர்ணக்ஞாகரமஹ, ஓம் அகிருதாகரமஹ, ஓம் அக்லேத்யாகரமஹ, ஓம் அக்ரியாகரமஹ, ஓம் அகுண்டாகரமஹ, ஓம் அகண்ட சச்சிதானந்த விக்ரஹாகரமஹ, ஓம் அகிலாபதாமபஹாரிணே நமஹ, ஓம் அகில தேவதாத்மனே நமஹ, ஓம்

அக்னிவர்ணவிபூஷணாகரம ஓம் அகம்யாகரம ஓம் அகுணாகரம ஓம் அக்ரியாகரம ஓம் அக்ரதேசிகைஸ்வர்ய வீர்ய விஜ்ரம்பிணே நம ஓம் அக்ரபுஜே நம ஓம் அக்னிகர்பா

ஜாலாய நமஹ, ஓம் அசிந்த்யாய நமஹ, ஓம் அசேதனாய நமஹ, ஓம் அசிந்தனீயாய நமஹ, ஓம் அசராய நமஹ, ஓம் அசிந்த்ய சக்தகே நமஹ, ஓம் அசிந்த்ய திவ்ய மஹிம ரஞ்சிதாய நமஹ, ஓம் அச்சுதானல

கல்யாண பரிபூர்ண மகோதயாக நம. ஓம் அனசூயகாக நம. ஓம் அன்னமயாக நம. ஓம் அன்னதாக நம. ஓம் அனிர்வின்னாஸ்ருத ஜன.

ஸ்ருதாய நமஹ. ஓம் அநித்ய நித்ய மாசாய நமஹ. ஓம் அநிர்தேஷ்ய வயோ ரூபாய நமஹ. ஓம் அனுபமாய நமஹ. ஓம் அனந்த சோம சூர்யாக்னி மண்டல பிரதிம பிரபாய நமஹ. ஓம் அனந்த கல்யாண குணசாலினே நமஹ. ஓம் அனந்த கருணாய நமஹ. ஓம் அனுகாய நமஹ. ஓம் அநாதி போத சக்தி சிகா.

ஓம் அனலரோஜிஷே நமஹ. ஓம் அனந்த குணாபிராமாய நமஹ. ஓம் அநாத்மனே நமஹ. ஓம் அநாத ரக்ஷக

ஆதித்யாய நமஹ, ஓம் அபிகம்யாய நமஹ, ஓம் அபிராமாய நமஹ, ஓம் அபகாய நமஹ, ஓம் அப்யுதீர்ணாய நமஹ, ஓம் அபயங்கராய நமஹ, ஓம் அபீதாய நமஹ, ஓம் அபகப்ரதசரித்ர

ஓம் அலுப்தவ்ய சக்தகே நமஹ. ஓம் அலங்க்ய சாசனாய நமஹ. ஓம் அலிங்காத்மனே நமஹ. ஓம் அலக்ஷிதாய நமஹ. ஓம் அலுப்த சக்தி நேத்ராய நமஹ. ஓம் அலங்கிருதாய நமஹ. ஓம்

0: ஆக நமஹ.
1: ஓம் நம சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு Shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் Shaivam.org. ஓம் நம சிவாய.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர்க், த ஃபாலோயிங் இஸ் ரிக்வேதா சாக்கல சாக்கா மண்டலம் 1 சூக்தம் 15.

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

அவகமயிதாரஸ்தேனந்தாத்ப்ரதே அதுதேன மன்யஸ்வ சத்யாசிரிஹ மனஹ.

ராஜாபத்தியுத்தேதன்வேத்ஸ்னாயஸ்காமோ தேவா அசுரான் ஹ்வா மிருத்யோரவிபயஸ்தே தேவா பிரஜாபதி மேபோபாதாவந்தான் வா ஏதயா பிரஜாபதிரயாஜயஸ்ததோ தேவா அம்ருதத்தவகச்சன் அம்ருதம் வைரண்யம் அம்ருதமாய அம்ருதேன இவைஸ்வம்ருதமாய ராத்வாதுதாத்யாயஸ்காமத்யாத் தமேதயாயாஜயஸ்தத்வை மனுஷ்யாஸ்யாமிருதம் யத்சர்வமாயதேத்யமிருதம் வைரண்யம் அம்ருதம்.

0: त्रयोविंशप्रथमः।
1: ॐ नमः शिवाय। डियर् लिसनर्स् आफ् शैवम् डाट् आर् रेडियो, दि सैज़् आफ् अवर् आडियो कलेक्षन् कण्टिन्यूस् टु ग्रो डे बै डे. वि नौ होस्ट् मोर् देन् 25,000 आडियो रेकार्डिङ्ग्स्. इन् आर्डर् टु मेक् दीस् एक्स्टेन्सिव् रिसोर्सस् मोर् एक्सेसिबल् अण्ड् बेनिफिशियल् टु अवर् रेडियो लिसनर्स्, वि हेव् रीआर्गनैस्ड् अवर् प्रोग्राम् शेड्यूल्. திருமுறை மியூசிக் அண்ட் திருமுறை டிஸ்கோசஸ் வில் பி ப்ராட்காஸ்ட் ஆன் திருநெறிய தமிழோசை. ஃபிலாசபிக்கல் டிஸ்கோசஸ் அண்ட் பெரிய புராணம் லெக்சர்ஸ் இன் தமிழ் வில் பி ப்ராட்காஸ்ட் ஆன் சிவதத்துவம். ப்ரோக்ராம்ஸ் இன் லாங்குவேஜஸ் அதர் தேன் தமிழ் வில் பி ப்ராட்காஸ்ட் ஆன் சைவலஹரி. ஆஸ் அ ரிசல்ட் ஆஃப் தீஸ் சேஞ்சஸ், தேர் வில் பி சம் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் டு ப்ரோக்ராம் டைமிங்ஸ். வி ட்ரஸ்ட் தட் யூ வில் கைண்ட்லி அக்செப்ட் தீஸ் ஷெட்யூல் சேஞ்சஸ் வித் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் பேஷன்ஸ். We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. Om Namah Shivaya.
2: Om Namah Shivaya. Dear listeners of Shaivam.org, the next program is Spiritual Discourse. In this, you are about to listen Dakshinamurti Stotram, presented by Swami Sri Atmanand Giriji Maharaj. Thank you. Om Namah Shivaya.
3: ஓம் ஓம் ஓம். ஆதிகுரு பகவான் சங்கராச்சாரிய துவாரா விரச்சித் தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்ர பர ஆதாரித் பிரவச்சன் ஸ்ருங்கலா சாலு ஹை.
4: விஸ்வம் தர்பண த்ருஷ்யமான நகரீ

ஓம் நம சிவாய. டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர்க், தி நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் இஸ் ஸ்பிரிச்சுவல் டிஸ்கோர்ஸ். இன் திஸ் யூ ஆர் அபவுட் டு லிசன் புஷ்பதன்ஸ் சிவ மஹிம ஸ்தோத்ரா இன் ஹிந்தி, ப்ரெசன்டட் பை சுவாமி நிஷ்தானந்தஜி சரஸ்வதி. தேங்க்யூ. ஓம் நம சிவாய.